0: திமா அதான் கெத்தா போய் தொக் மலை எஸ் மாதிரி தொக் எத்தன் கப்ப கிளாங் பா
1: கல்லா
0: தொக் மாங்க கெத்தா தான் தங்க நாங்க நீ திமா
1: கப்ப கிளாங் பா
0: கப்ப கிளாங் ஹோதத் பா ஒங் டு நுங்கே சுங் தொங் லோ லஜா லா அ தும் பனலி கெத்தா நான் தும் லா லோ எரி தும் ஜோங் சி கெத்தா பெ கிளாங் ஜி டோ கெ தொக் தங் டோ புலன் தெனல் தும் ஹெம் சி பிஜோ இதே நங்கி ஆய் ஆய் அ ஒங் டு தொக் பாங் தும் டோ லா கப்ப கிளாங் கெ தொரன் சி அதக் தங்க காய் தம் பின் தி தும் டோ லா ஒங் டு நல் தா அர்ஜுனங் தாய் ப மனே மனா தொக் பாங் கெ அமுன ரெங் தி கிரியா சோனா கெ தப் லாங் லே லத ஹயோ பிகாங் ஹுப்ல புசந்த கோ தி
1: மதி
0: லா சே லா சோனா அப்பர் ப பாங் மதி ஜி ஃபன் கே லே தும் நன் கெ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹோதா பப்ளிஷிங் ஹவுஸ் டோ பிக்
1: ஆ
0: தும் ஹதி அட்வர்டைஸ்மென்ட் சிபி பிக் பிக்
1: கல்ல
0: ஏ தும் மதானங் நே ஜே கிதாப் லங் சி பக் கிதாப் கிதாப் பக் பக் லங் இன் தும் அலக் தங்க நங் ஜி ஆ சூரி சூரிய தங்க நங் ஜி சூரி பக் கேப் சூரி பிக் கேப் சோ நங் லான் நங் ரஜி புகலி கிதாப் தின் முலக நங் லாமி கலி
1: கல்ல
0: ஏ தும் மக்கே தாப் ஸ்டாண்டர்ட் லிங் ம் பக் வான் சி பக் லங் ஜி மா லஹைல நசி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மன தும் லங் லம் மதேலா பப்ளிஷிங் ஹவுஸ் தோ பிக் ஆ ஜாக் தங்க சூரி கேப் பத் பந்த பக் லங் பி
1: கல்ல
0: தங்க சூரி பப் பத் பந்த பக் லங் பி
1: கல்ல
0: குஹார்டி லம் சமே நங் கே நசோ ந பப்ளிஷிங் ஹவுஸ் தோ பம் ல நங் லி கி நங் யா திங்ஸ் பக் லங் பி போ நங் லி சி பக் கே வெட்சி பக்லங் சோஜி தே இ பக்கெட் அப்
1: ரைட்
0: இந்த பக்கே வெசி சபா சோஜி போத நாலி ரெங் தங்கா தோ இதா மத் பதே நாலே தே லாங் தும் லாந்த நான் கிளம்பி தும் தோ ஹா தும் ஹரா பில ஓ போ செட்டிங்ஸ் பென் செங் லாக் பப்ளிஷிங் அங்க ISBN ல பென் மார்க்கெட்டிங் அத தேக் நான் கிளம்பி தேதி சோஷியல் மீடியா லாங் ஹரா லஹைல தி நா தும் ஆன்லைன் சென் கிளம்பி தேதி தும் தோ
1: ரைட்
0: ஆன் பார்ட்டா ஜோங் சி டாக் நால் தும் மெ தங்கார் பியங் லாங் லாங் பென் மத்த மே தும் கார் பி லமே ல மாய் சோ சோனா சதாய் தோ ஆலாங் ல தும் தமே நிகான் சி பென் போங்கே கிதாப் பக்லாங் பிபி ong dong rat tum phat alang tum at theng dong tum damik me
1: ala
0: tum long ban kirap chang damik me ason thot si carbon autonomous kam silasin ben damik anun andot pan la pu kitap paklang ma kirap dun dun like for example department dos art and culture department education department ala jande public relation ala ha information department hai tum dong kitap paklang vp
1: right
0: ase alang tum dong lang tum pate bok nam lo tena tum kirap long ji pusin lima tha
1: kalang kalang
0: lalo an part ame lalo ben pulo so pikali kitap paklang ke non ke dum ador kom hek ne pa klang long ji mesen mesen kata apa sa pa long ji ador kom hek menda
1: kalang kalang non ki to kaning ge hanga tuma phan isi uwe gi mi tum ka chini gang tung ang bong alom devanagari script pen roman script ka charbu se lam du tang te non mamat kar bia lam met lam chong ki ot thip je phan ka chi sik bang ku pia script bang ik lo ge hai
0: ও দুই সি দুই ডিডিং ওলাম কালি রাং লাকে তো নন কানি সি নিয়া ফাং জং ল হলা দেবনগরি স্ক্রিপং সে দেং বনতে এ তো মান ইট শিডিউল
1: কলাম
0: অলং পন্দপু পুসং সে ওলাম মাং লম দদি
1: গলা
0: সামে এ তো গেসো নিগেন থিল ওই তো কার বিয়া খাইকে রোমান স্ক্রিপং সে তক পেট পপুল লাসে লাচি পরাই টাং ল লাগে দাক মাং হুনা মি থাং তাবেলো চহিলি সাইন ইলাম তাবেলো লাসে কে গে তক তো মান তমে নন কে লা রোমান স্ক্রিপং সে তক পেনং পো রোমান স্ক্রিপ অলং সে তো কোসং সে কি চকলিম বেন কে তক জিমা লাভং সিনন মঙ্গেল তো মথা নং পো
1: কলা
0: নদি হলা স্ক্রিপ্ট জনে চিহিলি জনে সিনি তক তেলা লো পথ লা আনে কে লা তংে তক নি না তং তক নি মাসি চিন নে মাসি তক হাইদাত পলাই বং মথা নিলো লা এতম দেবনগরি স্ক্রিপ্ট বং গনন কে ন মঙ্গে দেং দিলা লা বেন প্রাং এবং ইয়নি তমে কি দেং ইন্ডিয়া জি আনসে মিনিং এ থে দল রোমান স্ক্রিপ্ট দাম থর পো তেং ন তেং পো তে লা মেনা মাইত মানে পরাই থিবল লা বেন প্রেক প্রেক সং হলা প্রাং স্ক্রিপ্ট মুভমেন্ট হো জাস মেট কে সং ন সং তুম আন কে লাগে দেং থিবল কাউন্সিল বান তমে নিং ইয়ে লা কে তুমে দেবনগরি স্ক্রিপ্ট কে কলিলা রোমান স্ক্রিপ্ট এন পো
1: রোমান স্ক্রিপ্ট এন পো
0: রোমান স্ক্রিপ্ট এন পো লা মসি কে তকি মং মং নং নিলা লাগে
1: ওই কলাং কলাং হপ পেদালাম না তাং তে উবি কি মি তুম কো সং সে লা লা মেট লাম চং অলং কা চি রাপ দুন পেন কার জাব দুন ইক পো লা
0: উবি কি মি আতম সে আর পু থেকে থেপি গাং ইয়াং ল আতে মা নো উবি কি মি গে মো কে উবি বারি পো লা তুম সে গার বি লাম নন কার বি খাই ফন আপ্রাং পো অনজে তুম ল আ সে সন সন নি আর পু দো আল তুম নন আর তুম আর তা জুম হে পো পেন সে তুম আলাং লিতুমবাং কিতাব কা পুরিয়া বিবং চি হইনং জি
1: কলা
0: কিতাব ডিজিটাল ফর্ম দামে লা পু ফিজিক্যাল ফর্ম দামে কারবে কিতাব কে নাম আবাং আনিং চিরুং নং পো
1: কলাং
0: লা দি অং ডং লা থেগং লং ল আনিং কিতাব পুরিয়া নিং হ্যাং ওতম দোস্ত দামে আলাং লিতুম আর দেং কো পিসি কিতাব দলো পো তং তে নানে ইংলিশ নোভেল হাই সিনন কে চি হং রং রং তে
1: কলা
0: সন থত সি নি লি চিনুরি ইবং কো বি মি তুম কারবি তুম কে টক টক পিসি টক মা লাবাং লাং দুনিক থা চিনি দুনিক থা
1: কলাং লা
0: দি লালো নতে তুম কার্বি তুম কেতক কে আন লে মালে লে মা তুমি চিনি দুন পো কপি উঠাক সে তক মা নন নন কায় আলাম সে তক মা প্রাং কায় আলাম সে তক মা লাহয়ং সে চিনি দুন বম লপতে আলাং লে তুম তাম ও ও আসন আসো পুঠাক তক নাং নাং লে জ কমানে ইয়ং সে তুম কার্বি খায় আলং কার্বি আলাম এলা লং রোমান্স রোমান্টিক পুঠাক তক মাং মেলাং বা ওয়ার পুঠাক তক মাং রন মাই পুঠাক তক নং লাং খাই জিং থর পুঠাক তক তেলাং বদে লাং চিনি পো আলা তুম বাং ইয়ং সে আজকে তক ইনিং হ্যাং দো পুলং তেলাং তুম সো পুঠাক তক নং লাং পু নিং ইয়ে থেক পো লাসি মই পেন নিলো পুলো সোশ্যাল সোশ্যাল মিডিয়া মানে পিলো পহ ফিজিক্যাল ফর্ম মেন দামে ডিজিটাল ফর্ম মেন দামে কিতাব কবিটি দুন বাং নন পেন চেং নাং পো
1: রাইট রাইট
0: লা পেন লা লা মেলা

அதன் நாளித்தும் ஜெய்ஹிந்திரா தி பிராங்கே பென்கிலன் தி மசாலன் தௌரே லே லபாசாலன் ஆர்ஜிக்ஸ்னா.